சுலாத்ரி தொல்லு தொல்லு கொண்டாட்டியாள் சாத்தின்று சாடுரும் அனிங் ரம்பா அவுக்கி வட்டுங்கன் மாஸ்டா கோய் விபுவானைங் சிஜாத் தான் சுகோ சிரம்டு டாயுடாட்டு ஏ ஜாய் டாயுடாட்டு டனேன் சைலகுனா ஹாங்குயிக்கிலகன் கவிசே சான்சியுமாக்கி ஓம் கசாமு சுவாமம் மாக்கடிவு ஓய் ஹாக்கன மனுசானிரு Kau sesan melarapakan kalpiku di dini pecah sirang dayu datu Om sabada hoi namo siwayu Om rangring sah pramu siwa di dia namo namo suahu.